கதமாம் மரிதாத தானேன் நிகதா தகனேன் துனிலதாத்த தானிமாம் மதக கதமதா மக கதமாம் மரிதாத தானேன் நிகதா.